0: ச சனித பமகரே சனித சரக பமகரே க சரக சர பமக கமபத சா பத சரி கக்கரி சனித பரி சனித பத பமகரையாவத் சே.
1: இஸ் ஜகே கோ தேக்கியே அப்னே.